நீ சாகோ உறவு சாத்தவானி சாகோ இவாத்தோ போகானோ கேலாயேவே ஏவாத்தோ போகானோ கேலாயேவே ஜே கசிலா பானி தேவோத் புறவு கசிலா

ராஜாய் பிரபு ஹரி போலு நாஜா இச்சோயே மோயே நா ஹோயே ஏவே ஏ போரக காரோ தோ ஹோயே ஏவே ஜே ஆப்லோ ஹரே ஆசோத் பிரபு ஜமாலோ கோ ஆசோத்.